கருவத்தை கைமுது எத்தி காணக்காய கட்டுப்பட்டோம் சொம்பத்து ஊர்து முதுக்குமா பன்னீர் கண்டில் தேர்த்தவன் தள்ள தியா தூ அவள பதுக் பாலிகளை தேர்த்தா பிடித்தாய்தான் தேர்த்தவன் பிடித்து கட்டாட்டுமனு நூடுதலத்தே லங்கடி தப்பு முந்த எடுத்து மலக்கு மாட்டு நிறுத்துக்கணும் மல்ல அறுது காடி எடுக்கணும் ஓட அர்த்தம் தீரிய மகனும் எத்த தாய்ப்பாதிக்கம் ஸ்டாஷ்டங்கமா நமஸ்காரம் ஆடுதான் ஒட்டனை வெத்துக்கணும் சிமினி சிமின் அத்தார்த்தவர் இது சொசியும் உஷ்வந்தி ஏத்து கூத்துக்கொண்டிதாளே ஆயல் தாய்தாள் முதுக்கம்மா கியலி கியலி குரு குரு தண்ணியே சுவாமி இது நின்னுமா வருத்தும் அத்தார்த்தவர் குருதேவா மறுத்துட்டும் இஷ்டமாடுபட்டு குருதேவா.